எங்கள் கோபத் மடலும் ஜலுவலைஞ்சங்க. எங்கள் பீண்டூஜா மணிண்டூஜா ஏப்பங்கும் பல மடலும் மிஞ்சி கோபத் ஜலுவலைஞ்சங்க. எங்கள் மீமி ஜரோ குஞ்சுங்களை கூட்ட மடவஞ்சினுடைய மீமி குஞ்சுங்களை மடோ ஜலுவலைஞ்ச் புழங்கோளைஞ்ச் புழங்கோளைஞ்ச் மிஞ்சிடு மீமி கோபத் கழனியுண்ட பீன் வந்து இன்னுடைய மீமி பல் மடலன் உள்ளு ஜெயலன் பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனின் சவுளுங்க மீமிஜிடு கல்லன் வண்டி பல சவுளுஜங்க மீமி என் ஜலங்கரோட மிஞ்சி ஞாங்கனே மீமிஜடி பல் ஊனானே மிஞ்சிட்டு பீன் வண்டி ஜம்மானன் எங்க மிஞ்சினோம் ஜலங்குற ஊனானே பின்னரு மீமிஜடி இன்னடி ஜாங்க மொடனே கோபத் நான் கவப்பட்டு மிஞ்ச மீமி குஜினி உனானே பல் உனிங் பலோ சலுவலைஞ்சாங்க கவப்பட்டு மிஞ்சிடல பல் சுழலைங்கன லோங் கவப்பட் எங்க பல் உனானே பீன் எங்க ஞாயிற பல் மீமி செஞ்சல கவப்பட் நான்டீன்ஜாங்க நின்றுஜாங்க மீண்டு வரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறிச்சானே நின்று புற புல்காங்கன சுவல் கவப்பட் நான்டீன் பீஞ்சா மணஞ்சா யாப்பா புஜபால் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க போல் நின்று கவப்பட் அங்கே எங்கள் பால் மட அங்கே சாடி விழாங்க மண்ணு போகிறோம் எங்கள் கூட்டா மண் விழாங்க மண்ணானுக்கோ மீமிஜிடு நீ மணன் ஞானுக்கோ பதிமணனுக்கோ மணல் மண்டல் மீமிஜடு புஜமன் வண்டோ மீஞ்சிடு கவப்பட் நீர் லன்கு மண்ட அங்கே ஜவளவளை ஜங்கமன் மடம் கவப்பட் மீஞ்சடு நின்று நீரில் பா ஊழியோ ஒன்றனு போகிறோம் ஊழியுக்கு ஜோமண்ட புது நின்று கவப்பட் மங்களில் பழப்புங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புதுப்பில் சூவம் குஜலைங்கனே நின்று மீமி மண் மடலைங் அண்ட் மீமிஜிடி ஜரோ மண் மன்னன் பழிமன்கோ உங்கள் நின்ற தெலங்கங்கூரில் ஹெல்த் கே ஒர்க்கா.